0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியும் சுஞ்சிரே வேர் குவாரோ
0: பியும் சுஞ்சிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: இவல்லம் யூ பீடு டெல் ஆ லோகோ காணு பேனே
1: இடிவினோ ஆர் ரேடியோ
3: பெயின் சரோ

0: never stop time. Let me stop there.
1: பியும் ஏக்கிறேன் வேறு குவாரும்
2: மார்மே பாச்சு
1: இட்டியுன்னும் ஓர் ரேடியோ.